பாதகிரணமணியும் உதயமதிருதிர்னு சாம சங்கீதம் சரண சரண பங்கஜங்கள் தேடி அழுதுன்னு பிரேம சாயுஜ்யம் அசிதலாசியம் சரசமதுரம் சுமச

தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும் தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும் தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும் தக்கிட்டத்தையும் தத்தி